நம்ம சைவ வயசுனாக மகன் இழந்தங்க மனதெல்லாம் நினும் மகன் துக்குதாக சாய் என் திருஷ் அப்பா கொண்டு போட்டுறான் என் தவ பாழ கத்தியார் அவரே. அதுக்கு நான் கெலவு நான் உத்தரா கொடாக்கு வரல, நான் உத்தரா கொடாக்கு வரலாறுதான் தவ ஏனதவல்ல. அதுக்கு நசீப் அந்தீவி விதி அந்தீவி விதி நசீப் அந்த இட்கொண்டு ನಾವು ಕೈ ಕಟ್ಟಿ ಕುಡ್ಕೊಳಕು ಬರಂಗಿಲ್ಲ, ನಮ್ಮ ಮನುಷ್ಯ ಪ್ರಯತ್ನ ಇರಲೇಬೇಕು. ಹಾಗೆ ನೀವು ವಿಧಿಯ ಮೇಲೆ ಇದೆಲ್ಲ ಭಾರ ಹಾಕಿ ಕುಂದರ್ಬೇಡ್ರಿ, ಮನುಷ್ಯ ಪ್ರಯತ್ನ ನಡೀತೇ ಇರಲಿ, ಆ ಪ್ರಯತ್ನದಿಂದ ನಾವು ಮುಂದೆ ಸಾಗೋಣ ಅಂತ ಹೇಳಿ ನನ್ನ ಮಾತು ಮುಗಿಸೋದಕ್ಕಿಂತ ಮೊದಲೇ ನಿಮಗೆಲ್ಲ ನಮಸ್ಕಾರ ಹೇಳಿದ್ದೀನಿ, ವಂದನೆಗಳು.